பாய்ப்பாய் ஆராய்ந்தோம் எப்போ நாங்க ஐயோ முடிவை ஓ புரியோ ஏ மறாய் கொரோ ஏ தொத்தரோ ஐயோரவர் ஓ தாக்கு கொரோ மாவுரி கேய்யா தே கொரோ ஐயோ துமுதே வரோ

அவ்வைத்தித்த வருவரியங்கேனுவ துப்புரங்க துப்புரங்க தேனுவ துப்புரங்க துப்புரங்க தேனுவ துப்புரங்க துப்புரங்க தெத்தோரோ தெத்தோரோ மையவைக்கி தெம்மத்தோய் கபுவையமையே தாத்தோ ஏ கொக்கோ.